0: பெலி பெஞ்சா
1: FM அனுபா FM அனு ஹதராய் தசமாதராய் தசமாதரா FM டிவைன புரா
2: தம்பல உதாசன ஹாயை வினாடி 45 ஹாயை